0: says he will sort out the issue with his close friend. More senior Congress leaders also express discontent. Tamil Nadu Chief Minister Joseph Vijay chairs his first cabinet meeting, marking an important step in the functioning of the newly formed administration. Alliance breakup turns bitter. Udayanidhi Stalin calls Congress's conduct treacherous. Congress hits back, says making and breaking alliances is part of democracy. Janasena Chief Pawan Kalyan's explosive interview to NDTV triggers Telangana flashpoint. Pawan Kalyan says Telangana is his karma bhoomi, hits out at Rahul Gandhi and the Congress over appeasement politics.
1: I really expected some kind of a greater understanding when this man, Mr. Rahul Gandhi, walked length and breadth of India from here, from Kanyakumari to Kashmir. And the way he understood, he made, then I said, he has become more shallow. It is like you cannot instigate society one against another.
0: All right, a major political development from Tamil Nadu is set to reshape the state's political landscape. Former Tamil Nadu BJP chief K. Annamalai has resigned from the party, ending months of speculation over his future within the BJP. In fact, the BJP has accepted Annamalai's resignation, with sources indicating that differences over the party's strategy and alliance politics in Tamil Nadu played a role in his decision. With the BJP losing one of its most recognizable leaders in the state, all eyes are now on Annamalai's next move. As per sources, he's likely to float his own political outfit or launch a people's movement aimed at engaging future leaders and expanding his political footprint in the state. There are indications that any new formation could contest upcoming by-polls in Tamil Nadu. In fact, NDTV's Vasudha Venugopal has accessed that letter of Annamalai, the resignation letter. All right, he's speaking now, announcing his future plans. Let's cut across straight to K. Annamalai.
2: கட்சியில் ஆகஸ்ட் 25, 2020 டெல்லியில் இங்கே வந்து இணைஞ்சு தமிழகத்தில் தமிழக மக்களுக்காக ஒரு 6 ஆண்டு காலம் பணியாற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு, அது ஒரு பெரிய பாக்கியமாக இருந்தது. இன்று நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூமெண்ட் அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூமெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசைங்க. அதற்கு முன்பு சில விஷயத்தை சொல்லணும். என்னுடைய அரசியல் பாதை என்பது ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு இங்கே வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இது ஈஸி பாத் கிடையாது. ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் விவசாய குடும்பத்திலிருந்து வந்து
3: அதே நம்ம ஊரில் நாம அதே
2: போல என்னுடைய பாதையும் கூட 2009 கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஐஎம் லக்னோவில் படிக்கும் பொழுது ஒரு இன்டர்ன்ஷிப்பாக 3 மாத காலம் ஆரம்பித்து
3: பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து இன்னைக்கு தனித்துவமாக நம்முடைய இயக்கத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறோம்.

0: background in politics, will I be able to bring in a new political culture in Tamil Nadu? Now I'm 46.
1: இதே டெல்லியில் ஆகஸ்ட் 24 2020 பிஜேபி இணைய வரும் பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கும் அவருக்கும்
0: ரஜினிகாந்த் ஃபோன் மீ when I joined the BJP in Delhi in 2020.
1: அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கேன். அப்ப திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்க டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் சேரும் பொழுது வைத்த பொழுது மூன்று விஷயம் தான் என் கண் முன்னாடி இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, அது எந்த மாற்று கருத்தும் அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. கோவிட் காலகட்டத்தில்
0: அவருக்கு
1: அதையே பார்த்துக்கணும். முதல்ல அவர் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கும். நாமளுக்கு எது நல்லது, பாரதிய ஜனதா கட்சியில் இணைகின்றேன் என்கின்ற வாக்குறுதியை திரு சந்தோஷ் ஐயா கிட்ட கொடுத்தேன், ஒரு ப்ராமிஸ்
0: கொடுத்தேன்,
1: தெளிவாக இருந்தேன். மூன்று கான்ஃபிளிக்ட் இங்க இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த கட்சியில் முழு கான்ஃபிளிக்ட்

0: அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த ஃபோன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த அவரும் பெருந்தன்மையாக அரசியல் பாதையை அவரும் பெருந்தன்மையாக அடுத்து தீர்மானிச்சார். எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, சில யூகங்களுக்கு எல்லாம் என்பதற்காக மட்டும்தான் இதை நான் சொல்றேங்க, வேற எந்த காரணமும் கிடையாது. இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மீது பெரும் மதிப்பு மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய மனிதர். பொறுத்தவரை இந்த 6 ஆண்டு காலத்துல
1: எப்பொழுது
0: ஒரு விஷயத்தை விட்டுக் கொடுத்தது,
1: நாட்டினுடைய
0: அடையாளத்தை விட்டுக் கொடுக்க கிடையாது, மண்ணை
1: விட்டுக்
0: நம்முடைய தண்ணீர் நீரை விட்டுக் கொடுத்தது கிடையாது. நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, குறிப்பா இந்த பகுதி இந்தியா, நீங்க தமிழனா இந்தியனா அப்படின்னு
1: கேட்பாங்க.
0: தமிழியன் அறிவன் இந்தியன் தமிழ்நாட்டில், என்னுடைய அப்பாவோ அம்மாவோ, என்னோட அம்மா தமிழ்நாட்டை தாண்டி வெளியே வந்ததே கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான்
1: இருந்திருக்கிறாங்க.
0: ஒரு முறை அங்கேயே 6 ஆண்டு காலமாக இருந்து விவசாயம் செய்யக்கூடிய குடும்பம், எனக்கு முதல் வாய்ப்பு.
1: அதன்
0: பிறகு டெல்லியில் இருப்பதற்கு, ஹைதராபாத்ல 2 ஆண்டு காலம் ட்ரைனிங்ல இருப்பதற்கு, அதன் பிறகு
1: கர்நாடகாவில்
0: பணி செய்வதற்கு, இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட அந்த 10-15 ஆண்டுகள் சுற்றிவிட்டேன். அதனால நான் எப்பொழுதுமே சொல்வேன், நான் ஒரு பெருமை மிகுந்த இந்தியன், ஒரு பாரம்பரிய தமிழன் என்கின்ற அடையாளத்தோடு எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லணும். அது இந்த கான்ஃபிளிக்ட் சில பேருக்கு ஒரு எட்டர்னல் கான்ஃபிளிக்ட் ஆச்சு. தமிழ்நாட்டினுடைய அரசியலும் கூட ஒரு பெருமை மிகுந்த
2: தமிழன்
0: சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய கட்சிகள் அங்கே இருக்கிறாங்க. எப்பொழுதுமே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது, இந்தியன் என்கின்ற அடையாளத்தோடு ஒரு பெருமை மிகுந்த தமிழனாகத்தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன்.

0: ஜனதா கட்சியில் இணைந்த பிறகு எல்லா தலைவர்களும்
1: we all should give prioritize to the development of Tamil Nadu together.
0: நாட்டினுடைய அடையாளத்தோடு பாரதிய ஜனதா கட்சி இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய அடையாளம் மிக முக்கியம் என்பதற்காகத்தான் அன்னைக்கு தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசி நாம உள்ளாட்சி தேர்தல் தனியா போகணும், அதே போலதான் லோக்சபா தனியா போகணும்.
1: I have been saying BJP should have those identity of Tamil Nadu. I've been saying this to then BJP chief JP Nadda and other senior leaders.
0: தமிழர் நலத்தை முன்னிறுத்த கூடிய கட்சியாக
1: we should be on ground with Tamil identity for the welfare of Tamil.
0: அதை கத்தி கூச்சல் போடாம அதை பொறுமையாக ஒரு இடத்திற்கும் சென்று நம்முடைய கட்சி அதை நம்ம சரி செஞ்சு கொடுத்தோம். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், நிலக்கரி சுரங்கம் திட்டமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கூட ஏன் மேகதாத்து அணையில் என்னைக்கு கர்நாடகாவில் எப்படி டி கே சிவகுமார் அவர்கள் சொல்கிறார்களோ அன்னைக்கு நாங்கள் அணை கட்டியே தீர்வோம் என்று சொன்னபொழுது தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி
1: we should give conflict voice for Tamil Nadu, how DK Shivakumar is giving for Meghadadu for on behalf of Congress party in Karnataka.
0: நம்ம உரிமையை விட்டு கொடுக்காம செயலாற்ற முடியும் என்பதை ஒரு ஒரு நாளும் கூட எனக்கு கிடைத்த பொறுப்புகள்ல உங்களுக்கு நான் அதை காட்டிக்கிட்டே தான் வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு திரு மோடி ஐயா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன், நாட்டினுடைய பிரதமர்.
1: We should never have compromise on our rights.
0: இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே
1: we should work like that.
0: தொடர்ந்து
1: நான் ஐ ஹேவ் எ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி.
0: இங்கே பாருங்க இந்த பிரச்சனை இந்த

0: I didn't raise my voices anywhere in any public platform also.
1: தேர்தல் பணியை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் இந்த கட்சியினுடைய ஒரு துண்மை தொண்டனாக கட்சி சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் பணியை முடித்துவிட்டு மே கடைசி வரை நம்முடைய பணியை செய்துவிட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு. அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? அடுத்து நாம் இதெல்லாம் பேசிட்டோம், பழசை பேசிட்டோம், இருந்ததை பேசிட்டோம். அடுத்து ஆனந்தமாக அன்போடு தமிழ்
0: பார்ட்டி ஆஸ்க்ட் மீ டு கான்சென்ட்ரேட் ஆன் எலெக்ஷன் டியூட்டி, சோ ஐ டிட் மை எலெக்ஷன் டியூட்டி ஃபார் தி பார்ட்டி.
1: கேட்கவே வேண்டாம்.
0: டில் தி ரிசல்ட் டே,
1: அடுத்து நடக்கக்கூடிய தமிழக
0: நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு டு,
1: நம்முடைய கட்சி போட்டியிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நாம தயார் பண்ணணும் நிறைய லீடர்ஸ்,
0: அவர் பார்ட்டி
1: நிறைய கேடர்ஸ், வாலண்டியர்ஸ் தயார் பண்ணணும், உத்வேகத்தோடு தயார் பண்ணணும். அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டை நாம் உருவாக்கி கொடுக்கணும்.
0: இன் அப்கமிங் ஜெனரல் எலெக்ஷன்
1: நாம் அது ஒரு இயக்கமாக ஆரம்பித்து நிறைய மனிதர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு சில இடத்துல அரசியலை சொல்லிக் கொடுத்து எல்லா தரப்பட்ட மனிதர்களையும் உள்ளே கொண்டு வந்து, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நான் முதல்ல போய்
0: இன்னைக்கு
1: மண் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கணும், நல்ல
0: மனிதர்கள்
1: எல்லா மனிதர்களையும் உள்ளடக்கிய அரசியலை நாம் முன்னிறுத்தணும்.
0: Let's bring new people into politics, new good human beings into politics.
1: America போறோம், யூரோப் போறாங்க, போய் நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நிவிடியா எடுத்துக்கங்க, மைக்ரான் எடுத்துக்கங்க, சாம்சங் எடுத்துக்கங்க, இன்டெல் எடுத்துக்கங்க, அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கூகுள், ஆல்பாபெட் பார்க்கும் பொழுது வைஸ் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா ஒரு தமிழன் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்தியன் என்கின்ற அடையாளத்தோடு அங்கே ஒரு தமிழன் அமர்ந்திருக்கிறார். என்னுடைய கனவு உங்கள் பல பேர்த்து போல
0: everywhere across world from Google, Microsoft, a Tamilian is there with a Indian identity.
1: ஆரம்பிக்க கூடிய கட்சியும் அதற்கு உறுதுணையா இருக்கணும். அத்தனை டேலண்ட் ரிஃபைன் பண்ணி நாம கொண்டு வரோம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எல்லோரையும் நாம பயன்படுத்தணும். இதுல எங்கேயுமே கூட நான் பெரிது நீ பெரிது என்று இருப்பதை விட ஒரு வளர்ந்த பாரதம், இந்தியா உலகத்துல மிக முக்கியமான இடத்துல அந்த பாரதம் வந்து அமரும் பொழுது முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதற்கு நம்முடைய பொலிட்டிக்கல் கிராமர், பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் எல்லாமே நம்ம மாற்றணும். நம்ம பேசக்கூடிய விஷயம் அடுத்து இன்னொன்று கேட்குறாங்க, நான் கமெண்ட் வர வர அப்படியே நான் பேச ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசியல்
0: யூ ஹேவ் டு சேஞ்ச் மெனி திங்ஸ்,
1: எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம் ஒரு கடைக்கு
0: many asking whether today Tamil Nadu needs another political party.
1: கடை ஏறி இறங்கி எங்க அம்மா அதான் பார்த்து, விலையை பார்த்து, தரத்தை பார்த்து, பொருளை பார்த்து அத்தனை முறை வாங்கித்தான் பார்ப்பேன். ஏன்னா அது
0: நம்ம உடம்பு, பட் இட் இஸ் நெசசரி.
1: ஆனா அரசியல் கட்சி இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும்,
0: reason if you go for any shop to buy rice, we will go to different shop.
1: இயக்கம் கட்சியாக மாறும்.
0: We will check, we will cross verify.
1: தரத்தை பிரித்து பார்ப்பாங்க. தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நாம எல்லாருமே காமன் மேன் பொலிட்டீஷியன்ஸ். பக்கத்து வீட்டு,
0: so when we start a political party, people will
1: கிடையாது. ஏன்னா நாம் யாரும் அப்படிப்பட்ட
0: segregate and will see how the leaders are functioning, how the leaders are working.
1: கலாச்சாரமும் பண்பாடும் இல்லை. அதெல்லாம் கூட நம்முடைய அரசியல்ல முதல் நாள்ல இருந்து கல்ட்டு பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அரசியல் மாற்றம்னு சொல்றாங்க, ஆனா அதே கல்ட்டு பாலிடிக்ஸ். நாம அதுல இருக்க போறது இல்ல, கல்ட்டு பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே. அண்ணாமலை என்ன பிறந்த நாளா 10 பேர் கொண்டாடணுமா?
0: We have to overcome from cult politics.
1: பிறந்த நாள் என்பது உங்கள் பிறந்த நாளை போல ஒரு நாள். நான் அரசியல் வருவதை என் பிறந்த நாளை எப்பவுமே கொண்டாடுனது.
0: Many are speaking about political change, but same cult politics are continuing.
1: நேத்து நாம எதுவுமே பேசலைங்க, இன்னைக்கு நாம பேசுறோம். இந்த கல்ட்டு பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே வரணும், ஒரு காமன் மேன் பாலிடிக்ஸ் முன்னிறுத்தணும். சமரசம் இல்லாத கொள்கை இருக்கக்கூடிய இயக்கமாக அது கட்சியாக.
0: We need to stress for common man politics without any sort of compromise in terms of ideology.
1: கண்டிப்பா முடியாது. முதலமைச்சர் இருக்கக்கூடிய 35 கேபினட் அமைச்சர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டா முடியாது. 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாதுங்க. அவர்களோடு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்ட பிரதிநிதிகள், பஞ்சாயத்து தலைவர்லேருந்து ஆரம்பித்து கவுன்சிலர்லேருந்து ஒரு கார்பரேஷன் கவுன்சிலர்லேருந்து மேயர்லேருந்து, நம்முடைய நோக்கம் எல்லா இடத்துலையும் கிளீன் பாலிடிக்ஸ் கொண்டு வரணும், எல்லா இடத்துலையும் கிளீன் கவர்னன்ஸ் கொண்டு வரணும், எல்லா இடத்துலையும் ஹானஸ்ட், எஃபிஷியன்ட், கேப்பபிள், வேலையை செய்து முடிக்கக்கூடிய திறன் படைத்த தலைவர்கள் அங்கே கொண்டு வந்து வைக்கணும். அதே நேரத்தில் பாலிடிக்ஸ் என்பது
0: we have to bring efficient, honest நாம மட்டும் இருப்போம், leaders, officials, everywhere, every department.
1: நாம் ஒரு வித்தியாசமான கட்சினா எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். 140 crore மக்கள் வசிக்கக்கூடிய அந்த நாட்டில் தமிழகத்தில்
0: when this movement turns into a political movement,
1: எல்லோரையும் அரசியலுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்.
0: We will work for the welfare of Tamil Nadu.
1: எல்லோருக்கும் அது பொருந்தும், எனக்கும் அது உட்பட. The permanent leaders, permanent MLAs, permanent ministers, permanent MPs, அதை நாம உடைக்க போறோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது என்னை ஆரம்பித்து முதல் மனிதர்

0: to break permanent MLA, permanent minister, permanent leader.
1: காமன் மேன் என்னை ஆரம்பித்து எல்லோருக்கும் இது பொருந்தும். இதை நாம் இந்த இயக்கம் கட்சியாக மாறுகின்ற முதல் நாளில் நாம் சொல்ல போகிறோம். நோ சேர் இஸ் பெர்மனன்ட் ஃபார் எனிபடி. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். புதியவர்கள் வரணும், வந்துக்கிட்டே இருக்கணும், வந்துக்கிட்டே இருக்கணும். இட் ஷுட் ஃப்ளோ லைக் எ வாட்டர். நியூ ஐடியாஸ் வரணும், அந்த ஸ்ட்ரீம் போய்கிட்டே இருக்கணும். நம்மை தாண்டி இந்த இயக்கம் நிற்கணும். திஸ் மூமெண்ட் ஷுட் ஸ்டாண்ட்
0: பி நோ சேர் இஸ் பெர்மனன்ட்.

0: அவர் சொன்ன அத்தனை கான்செப்ட் இன்னைக்கு நமக்கு எப்போ பிறந்தாலும் இன்னைக்கு பிறந்தோம் எப்பவோ சொன்னார். விஷன் 2020 எப்போ சொன்னாருங்க? 2020
1: நம்ம 2020 அது மட்டும் இட் இஸ் அப்ளிகபிள் ஈவன் டுடேஸ் வேர்ல்ட். அதுனா பூரா
0: ப்ரொவைடிங் அர்பன் அமினிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ் கிராமப்புறத்தில் அவ்வளோ ஃபெசிலிட்டியை கொண்டு வரணும். அது எல்லாம் கூட இன்னைக்கு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நம்முடைய சமுதாயத்துக்கு பொருந்தும். அவ்வளோ விஷயங்கள் சொல்லி
1: we have to bring many facilities across villages.
0: கருத்தியல் நமக்கு மிக மிக முக்கியமானது. ஒரு தேசிய மனிதராக பெருமை மிகுந்த தமிழனாக
1: ஏபிஜே அப்துல் கலாம் ஐடியாஸ் ஆர் சோ இம்பார்ட்டன்ட்.
0: ஒரு ஒரு ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா ரைசஸ் அண்ட் ஃபால்ஸ். எந்த ஐடியாலஜியும் பெர்மனன்ட் நான் பிடிச்சிருப்பேன். கம்யூனிசம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்த ஐடியாலஜி? ஃபார் ரைட் மூமெண்ட்ஸ், ஃபார் லெஃப்ட் மூமெண்ட், சென்ட்ரிஸ்ட் மூமெண்ட், லிபரல் மூமெண்ட், ஒரு
1: நோ ஐடியாலஜி இஸ் பெர்மனன்ட்.
0: அந்த ஐடியாலஜி தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், அடுத்த தலைமுறைக்கு தேவையான வசதியை செய்து கொடுக்கவில்லை என்றால், அது எந்த ஐடியாலஜியாக இருந்தாலும் அது அழியும் என்பதுதான் காலத்தினுடைய கட்டாயம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் அதை தாண்டி நிற்கணும். நம்ம மூமெண்ட் அதையெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட நிற்கணும். இத்தனை பேர்த்த நாம் எடுத்துட்டு போகணும்.
1: இஃப் எனி ஐடியாலஜி ஃபெயில்ஸ் டு அடாப்ட் டு வித் டைம் பீயிங் இட் வில் டெஃபினெட்லி ஃபெயில்.
0: பீப்பிள் தான் நமக்கு ஒரு பெடிகிரி கிடையாது. பிஸ்னஸ் நம்ம அதில் பெருசாக அதுலேருந்து வரல. நமக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ கிடையாது. ஒரு பெரிய பாரம்பரியமான அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நம்ம கை
1: நாம்
0: எல்லோரும் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு படியாக தான் அந்த மூமெண்ட்
1: காமர்ஸ்.
0: அதனால் என்னோடு வர நினைக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வேண்டுகோள். கொஞ்சம்
1: ஸ்டார் பொலிட்டீஷியன்ஸ்
0: ஒரு
1: ஸ்டெப் பை ஸ்டெப்
0: வைக்கும் பொழுது
1: we will improve.
0: வைக்கிறோம், நேர்மையோடு வைக்கிறோம். தமிழகத்திற்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அந்த செங்கலை வைக்கும் பொழுது அந்த செங்கலுக்கு கியூரிங் ஆகிற ஒரு டைம் வேணும். அந்த செங்கல் பிடிமானத்தோடு நிற்கணும். அதன் பிறகுதான் அந்த பில்டிங்
1: we are keeping a brick
0: அடிக்கக்கூடிய புயல் காட்டுக்கு
1: சாயக்கூடிய brick by
0: brick
1: with honesty.
0: நிறைய பேர் மெசேஜ் போறீங்க மாற்று கட்சியில் இருக்க உடனே கிளம்பி வரட்டுமா? எல்லோரும் சந்தோஷம். www.org எல்லோரும் இணைஞ்சு இயக்கமாக அது விரைவில் சரியான நேரத்தில் நாம் அந்த மசில் ஜிம்முக்கு போனால் கூட நேரடியாக 50 கிலோ தூக்க முடியாதுங்க. 10 கிலோலேருந்து 50 கிலோக்கு போவோம். நாம் அந்த மசிலை பில்டு பண்ணி அந்த மெட்டில் தோழர்களுக்கு நம்ம பில்டு பண்ண
1: உடனே
0: அது மாறும். அதுவரை
1: லீடர் ஹார்க் as a volunteer
0: அவசரம்
1: at the correct time
0: முதுகு பிடிச்சு கால் பிடிக்கிறத விட
1: we will turn that as a political movement.
0: இதை பக்காவான முறையில் நம்ம அதை செய்வோம். ஆனால் இன்றிலிருந்து நம்முடைய வீத லீடர்ஸ் .org அதில் மூமெண்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம்.

0: இஃப் எனி ஒன் ஹேட் ஹர்ட் எனி ஒன்
1: பாலிட்டிக்ஸை நம்ம பில்ட் பண்ணுறோம், ஃபவுண்டேஷனோடு மேலே வரப்போகிறோம். தமிழ்நாட்டை எல்லா இடத்திலும் கூட கீழிருந்து மேலே வர,
0: வி ஆர் பில்டிங் காமன் மேன் பாலிட்டிக்ஸ்.
1: இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்தேன், ஒரு புதிய தலைமுறையை நம்ம அரசியலுக்குள்ளே கொண்டு வரணும். அவங்களை ஒதுக்கி வைக்க முடியாது. ஏன் அப்படி ஓட்டு போடுறாங்க, ஏன் அப்படி ஓட்டு போடுறாங்க?
0: We are putting foundation
1: மாற்றம் வேண்டும்
0: for new generation.
1: உடனே நடக்கணும். யூரோப்பியன் கண்ட்ரி போறாங்க, டூர் பாக்குறாங்க, சோஷியல் மீடியாவில் பாக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஏன் நாளைக்கு காலையில் நடக்கலங்க? அதே நேரத்தில் நம்முடைய பெரியவர்கள், எத்தனையோ பேர் நான் பார்க்குறேன், வயசான நம்முடைய பெரியவர்கள் நடந்து போறது கூட இன்னைக்கு ஒரு பார்க் நமக்கு கிடையாது. சாயந்தரம் ஆனந்தமா இத்தனை காலமாக உழைத்து விட்டு வீட்டில் இருக்கிறாங்க, ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு கிரீன் ஸ்பேஸ் அர்பன் ஏரியாவில் கிடையாது, ரூரல் ஏரியாவில் கிடையாது. இத்தனை 60 ஆண்டு காலம் இந்த நாட்டில் வாழ்ந்தும் கூட கடைசி 20 ஆண்டுகள்
0: அர்பன் ரூரல் ஏரியா there are no green space for senior citizens to do walking during evening time.
1: இன்னொரு பக்கம் வயதான பெரியவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், பக்குவப்பட்டவர்கள் இருக்காங்க.
0: Youths are there.
1: அவருடைய கடைசி காலத்தை பக்குவமாக வாழ்வதற்கான வசதியை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும்.
0: Many matured people are here.

0: सर नमस्कार सर, दीपक बोल रहा हूँ एनडीटीवी से। सर आपका एक स्टेटमेंट चाहिए था कि आप मुझे इन्फॉर्मेशन आ रहा है कि आप खुश नहीं है आपके पोर्टफोलियो से, दूसरा कुछ पोर्टफोलियो चाह रहे थे, कुछ बता सकते हैं सर इसके बारे में?
1: मैं रिक्वेस्ट किया एसीसी प्रेसिडेंट वो हमारा राहुल जी हमारा नेता इसको मैं कन्वे किया।
0: ओके
1: मैं कैबिनेट में मैं सीनियर मोस्ट है, इनको क्या प्रोटोकॉल से क्या क्या नहीं होगा इसके बारे में रिक्वेस्ट किया।
0: ओके
1: और ठीक करने के लिए
0: ओके
2: Now, this is an issue, of course, that refuses to die down. You have over 20 portfolios to be allocated, 20 more ministers at least to be inducted. And the differences, of course, will continue to simmer here in the state. And we here at NDTV, of course, will be the first channel to bring you all the updates as and when they're happening. That's all for now from Karnataka. But now over to my colleague, Sam Daniel from Tamil Nadu. He takes you through all the developments, especially Mr. Annamalai stepping down from the BJP.
3: Thank you, Deepak. That's right. The much-awaited announcement by former BJP Chief Annamalai happened today. As NDTV had reported, he has launched a people's movement to begin with, which will later turn into a political party, fight the local body elections as well as the general elections in Tamil Nadu. And Annamalai says that he is working hard to train young leaders across Tamil Nadu through his already existing online platform called VTheLeaders.org, and his appeal to his supporters to first enroll themselves as volunteers so that in course of time they can be trained, tutored and nurtured to be young leaders to take on the responsibility of fighting elections and serving the people, as he calls it. He says this brand of politics will be beyond oneself. There'll be no cult following, taking a tacit dig on the present Chief Minister, TVK Chief Actor Vijay. And he also made it very clear, in politics, there cannot be permanent positions, permanent chairs, as he calls it. And he wants to train a new breed of politicians who are very ethical. He also shared how he was inspired by late President Kalam, particularly his concept of Pura, providing urban amenities in rural areas, and that will be largely his guiding force. No clarity on what will be his ideology, but largely he says he will be working on clean, good politics, and sources close to him say his brand of politics will be Tamil nationalism. This is what Annamalai himself had to say in the little over half an hour long interaction. In fact, talk on social media this noon.
4: ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமாக கட்சி இல்லையா அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அதற்கு நாம் தயார் பண்ணணும், நிறைய லீடர்ஸை தயார் பண்ணணும், நிறைய கேடர்ஸை வாலண்டியர்ஸை தயார் பண்ணணும், உத்வேகத்தோடு தயார் பண்ணணும், அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டை நாம் உருவாக்கி கொடுக்கணும். அதற்கு கொஞ்சம் நேரமாகும்.
5: There is no loss for Bharat Janata Party. Bharat Janata Party is a big party in the world. It is become the Siddhantham. Siddhantham is the BJP culture.
6: You think Annamalai is leaving BJP is a loss for the party?
5: There is no loss.
6: There is no loss. Thank you, sir.
7: Anyone can create over their own party and form their own party. So they have their own freedom and space. I don't have anything to comment on that.
8: பாஜகவில் அவருக்கு என்ன கசப்பு என்று நமக்கு தெரியவில்லை. அவர் தமிழ்நாடு பாஜக தலைவராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் சிறப்பாக பணியாற்றினார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர் ஏன் அந்த பொறுப்பிலிருந்து விளக்கப்பட்டார் அல்லது விலகினார் என்பது
3: வெல் மிக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் ஆன் அன்னாமலைஸ் பொலிட்டிக்கல் மூவ். சம் சே திஸ் இஸ் அ கிரேட் பிகினிங் பிகாஸ் ஹீ இஸ் நோன் டு பி அ கிரேட் ஓரேட்டர் நவ் தட் வித்வுட் தி டேக் ஆஃப் த பிஜேபி ஹீ வில் பி மோர் அக்செப்டபிள்.

0: navigate a crowded political landscape and if the movement We the Leaders will actually translate into political party. But so far, several BJP leaders have joined Annamalai and said that he is the real hero in Tamil Nadu. Sample the reactions.
1: ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமாக கட்சி இல்லையா அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அதற்கு நம்ம தயார் பண்ணணும். நிறைய லீடர்ஸை தயார் பண்ணணும். நிறைய கேடர்ஸை வாலண்டியர்ஸை தயார் பண்ணணும். உத்வேகத்தோடு தயார் பண்ணணும். அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அதற்கு கொஞ்சம் நேரமாகும்.
2: Today I have resigned my position, responsibility and everything, even for membership also. Now I have joined this new movement led by Annamalai.
3: Do you think Annamalai is able to succeed in Tamil Nadu because with Vijay's voice?
2: He is the only person who can succeed because he knows nook and corner everything and how to build a party and how to bring the karyakartas together, everything he knows. And this is going to be very big hit. In Tamil Nadu, definitely he is a big competitor even to Vijay also.
3: What will help Annamalai to shine in Tamil Nadu politics, ma'am? Because he has been contesting in 2021 election and also 2024 parliament election, but he unable to win those elections, right?
2: The thing is, we have been stand alone, no? One thing is, actually in assembly elections, we are together with ADMK and all. If we would stand alone, definitely we would have won many more seats actually. So he has got separate criteria and he has got separate tactics and everything. As per his goal, he is not allowed to go inside the BJP. I am not blaming BJP, but it is their protocol. And now everything will be headed by Annamalai ji and definitely it will go through Bailey.
4: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் திறமையான தலைவரை பின்னாடி போறோம். மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர், தமிழ்நாட்டு மக்களுடைய அன்பையும் ஆசையும் பெற்ற தலைவருங்க. அதுதான், வேற ஒண்ணு இல்ல.
5: Just now we have resigned our all the administrative positions from the BJP party. There is so many inner politics in the state BJP and we are following our Annamalai Anna since 2021. We entered politics for him, for our country, for Modi ji.
6: We are youngsters who are looking up to a leader like Annamalai Anna. So when he takes such a decision, this is our duty to contribute in his movement and to go along with him, whatever challenges it may be. So this is the time that we have come together and we will stand very strong with our leader. I joined in the party in 2021 and that is only after the inspiration of our Talaivar Annamalai Anna. Now that he has taken this stand, we also want to travel along with him and it is for a fact that Tamil Nadu is going to see a massive change, massive a positive politics.
7: பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும், மாநில இளைஞரணியினுடைய சமூக ஊடக அமைப்பாளர் பொறுப்பில் இருந்தும் என்னை இன்று நான் முழுமையாக விடுவித்துக் கொள்கிறேன். The youth of today are the leaders of tomorrow. The leaders of today will make history tomorrow. ஒரு சரித்திரம் படைக்க வந்த எங்களுடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய வழியில் ஒரு இளைஞரால் தான் ஒரு மாற்றம் உருவாக்கும் என்கின்ற ஒரு பெரும் நம்பிக்கையோடு ஒரு இளைஞர் தொடங்கிய இந்த கட்சியில் ஒரு இயக்கத்தில் என்னை ஒரு அங்கமாக்கிக் கொண்டு
0: Annamalai has been projected as the party's biggest hope in the South to now his exit from BJP and floating a new movement. K. Annamalai's journey in politics has been anything but ordinary. As he starts his new journey, we detail the highs, the setbacks and the questions surrounding the man who became the BJP's most visible and trusted face in Tamil Nadu. Take a look.
8: In August 2020, a former IPS officer, K. Annamalai, stepped into politics. Annamalai entered the BJP after resigning from a promising police career. At a time when the party was searching for a strong regional face in Tamil Nadu, Annamalai quickly emerged as the answer. Young, articulate and unafraid of confrontation, he brought energy to a party that had long struggled to find a mass leader in the state. Within a year of joining the party, Annamalai was appointed Tamil Nadu BJP president.

0: fully translate into political party. But so far, several BJP leaders have joined Annamalai and said that he is the real hero in Tamil Nadu. Sample the reactions.
1: ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமாக கட்சி இல்லையா அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அதற்கு நாம் தயார் பண்ணணும். நிறைய லீடர்ஸை தயார் பண்ணணும். நிறைய கேடர்ஸை வாலண்டியர்ஸை தயார் பண்ணணும். உத்வேகத்தோடு தயார் பண்ணணும். அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அதற்கு கொஞ்சம் நேரமாகும்.
2: Today I have resigned my position, responsibility and everything, even for my membership also. Now I have joined this new movement led by Annamalai.
3: Okay. Do you think Annamalai is able to succeed in Tamil Nadu because with Vijay's voice?
2: He is the only person who can succeed because he knows nook and corner everything and how to build a party and how to bring the karyakartas together, everything he knows. And this is going to be very big hit in Tamil Nadu. Definitely he is a big competitor even to Vijay also.
3: What will help Annamalai to shine in Tamil Nadu politics, ma'am? Because he has been contesting in 2021 election and also 2024 parliament election, but he unable to win those elections, right?
2: The thing is, we didn't stand alone, no? One thing is, actually in assembly elections we are together with ADMK and all. If we would stand alone, definitely we would have won many more seats actually. So he has got separate criteria and he has got separate tactics and everything. As per his goal, he is not allowed to go inside the BJP. I am not blaming BJP, but it is their protocol. And now everything will be headed by Annamalai and definitely it will go through well.
4: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். திறமையான தலைவரை பின்னாடி போறோம். மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர், தமிழ்நாட்டு மக்களுடைய அன்பையும் ஆசையும் பெற்ற தலைவர்களாக வேற ஒண்ணு இல்ல.
5: Just now we have resigned our all the administrative positions from the BJP party. There is so many inner politics in the state BJP and we are following our Annamalai Anna. Since 2021 we entered politics for him, for our country, for Modi ji.
6: We are youngsters who are looking up to a leader like Annamalai Anna. So when he takes such a decision, this is our duty to contribute in his movement and to go along with him whatever challenges it may be. So this is the time that we have come together and we will stand very strong with our leader. I joined in the party in 2021 and that is only after the inspiration of our Thalaivar Annamalai Anna. Now that he has taken this stand, we also want to travel along with him and it is for a fact that Tamil Nadu is going to see a massive change, massive a positive politics.
7: பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும், மாநில இளைஞரணியினுடைய சமூக ஊடக அமைப்பாளர் பொறுப்பிலிருந்தும் என்னை இன்று நான் முழுமையாக விடுவித்துக் கொள்கிறேன். The youth of today are the leaders of tomorrow. The leaders of today will make history tomorrow. ஒரு சரித்திரம் படைக்க வந்த எங்களுடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய வழியில் ஒரு இளைஞரால் தான் ஒரு மாற்றம் உருவாகும் என்கின்ற ஒரு பெரும் நம்பிக்கையோடு ஒரு இளைஞர் தொடங்கிய இந்த கட்சியில் ஒரு இயக்கத்தில் என்னை ஒரு அங்கமாக்கிக் கொண்டு
0: Annamalai has been projected as the party's biggest hope in the south to now his exit from BJP and floating a new movement. K. Annamalai's journey in politics has been anything but ordinary. As he starts his new journey, we detail the highs, the setbacks and the questions surrounding the man who became the BJP's most visible and trusted face in Tamil Nadu. Take a look.
8: In August 2020, a former IPS officer, K. Annamalai, stepped into politics. Annamalai entered the BJP after resigning from a promising police career. At a time when the party was searching for a strong regional face in Tamil Nadu, Annamalai quickly emerged as the answer. Young, articulate and unafraid of confrontation, he brought energy to a party that had long struggled to find a mass leader in the state. Within a year of joining the party, Annamalai was appointed Tamil Nadu BJP president. The message from the central leadership was clear.